சூரே மரியம் ஷ்பாலசமசிபாராம் ஆயத் நம்பர் பஞ்சு. சூரே மரியம் ஷ்பாலசமசிபாராம் ஆயத் நம்பர் பஞ்சு.